0: கேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

நுணவாத்மா முழு அவதானே தேவியான் மகாசிரதியில உன்வகாசிர நமஸ்கார கரமே சிடி சாம கெனேக்ம ஒபட ஹேகேன விதியட ஒபட தேர்ன விதியட தேவியான் வஹான்சேவ நமஸ்கார கரமே சிடி பிட்டத நொபலான் கிசிம மனுஷ்யேக் தேச நொபலா ஒப தேவியான் வஹான்சர கதா கரமின் முழு சக்தியன் தேவியான் வஹான்சேவ தேன் நமஸ்கார கரமே சிடி ஒபட தேர்ன விதியட தேவியான் வஹான்சர ஸ்தூதி கேமின் சிடி தேவியான் வஹான்சேகே ஆத்மயான் வஹான்சர ஆராதனா கரமே சிடி

அந்த மவா பாலனேகர சர்வவியாப்த சர்வ பராக்கிரம மகோத்தம தேவியான் ஒவ்வொரு ஹாப்சிட சதா காலே சதா காலே மகிமே வேவா சியலு ஸ்வர்கவல வெடவாசே கரண சுத்த தேவதூதயான் ஒவ்வொரு ஹாப்சே சுத்தை சுத்தை கியமின் திவாரே தேகி நொனவத்வா காயனா கரண்ணோய පුන්වන සහ දෙවන ඉහළ ස්වර්ගවල වැඩ වාසය කරන ඔබගේ සුද්ධ දේව දූතයන් දහස්වර දහසක් දස දහසක් වර දස දහසක් දවන දේව දූත සේනාවල් ස්වකීය මහිමේ පසකතා ඔබ වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ වහන්සේ සුද්ධයි ඔබ වහන්සේ සුද්ධයි

0: ஜீவமான திவ்யன் மகர்ஷியே சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி மகர்ஷியே சிங்காசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ஒப்ப சதா காலேன் சதா காலேட கௌரவே லபானட சுது சுதேவியன் மார்சி

0: ஜூதாட்டதாவ தாமார்கின் பெரெஷ் ஹா ஷெராது பெரெஷ்டதாவ ஹெஸ்ரோந்து ஹெஸ்ரோன்டதாவ ஆராம்து ஆராம்டதாவ அமினாதாப்து அமினாதாப்டதாவ நாஷொண்டு நாஷொண்டதாவ சல்மொண்டு சல்மொண்டதாவ ராஹாப்கின் போவாஸ்து போவாஸ்டதாவ ரூத்கின் ஓபித்து ஓபித்டதாவ ஜெஸ்ஸேது ஜெஸ்ஸேட்டதாவ தாவித் ரஜது உபன்னோய தாவித் ரஜுரதாவ உரியாகே பாரியாவ வீசிட்டி ஸ்திரியகின் சலமொண்டு சலமொண்டதாவ ரெஹோபோவம்து ரெஹோபோவம்டதாவ அபியாது அபியாட்டதாவ ஆசப்து ஆசப்டதாவ ஜெஹோஷாபாத்து ஜெஹோஷாபாத்டதாவ ஜோராம்து ஜோராம்டதாவ உஷ்யாது உஷ்யாட்டதாவ ஜோதாம்து ஜோதாம்டதாவ ஆஹஸ்து ஆஹஸ்டதாவ ஹெசக்கியாது ஹெசக்கியாட்டதாவ மனசேது மனசேட்டதாவ ஆமோஸ்து ஆமோஸ்டதாவ ஜோசியாது பபிலோனியட விப்ரவாச கதவீம சிது ஊ மேகாலையேதி ஜோசியாட்டதாவ ஜெகோனியாது ஒகுகே சகோதரையோது உபன்னோய பபிலோனியே விப்ரவாசேன் பசு ஜெகோனியாட்டதாவ ஷெயல்தியல்து ஷெயல்தியல்டதாவ செருபாபெல்து செருபாபெல்டதாவ அபியுத்து அபியுத்டதாவ எலியாக்கிம்து எலியாக்கிம்டதாவ ஆஷோர்து ஆஷோர்டதாவ சாதுக்து சாதுக்டதாவ ஆக்கீம்து ஆக்கீம்டதாவ எலியுத்து எலியுத்டதாவ எலியாசர்து எலியாசர்டதாவ மத்தாந்து மத்தாண்டதாவ ஜாக்கோப்து ஜாக்கோப்டதாவ மரிய துமீகே புருஷா ஊ ஜோசெப்து உபன்னோய மரிய துமீகின் கிறிஸ்துஸ் நம்மு ஜேசுஸ் வான்சே உபன்சேக மெசே ஆப்ரஹம் பட்டன் தாவித் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி தாவித் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்துன் வான்சே தக்வா பரம்பரா தச சதரகி யேசுஸ் கிறிஸ்துன் வான்சேகே உபத சிது ஊயே மெசேய உன்வான்சேகே மேனியன்னு மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹகி விசகென சிட்டியதி ஓன் எக்வன் பெற சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏகப் கென சிட்டின பவ தெனகன்னாலதி அகே சுவாமி புருஷாவன ஜோசெப் சத்புருஷேக ஊபெவின் ஐய பிரசித்தியே நிந்தாவட்ட நுபமுனுவன் அதாசின் ரஹசின் ஐய அத்தர தமன்ன சிதாகத்தேய எஹெத் ஓஹு மே காரணே கென கல்பனா கிரமின் சிட்டியதி சுவாமின் மகன்சேகே தூதையக் சிஹினேக்கின் ஓஹுட தர்ஷனே வி
1: தாவிதே புத் ஜோசெப் ஒபே பிரிந்தவன மரியா பாவா கனட பியனோவன்ன மந்த ஏ கேப்கென் ஏத்தே சுத்தாத்மேனன் அனுஹாசினி ஏ புதேகு பிஹிகரன்னிய உன் வஹன்சேட ஜேசுஸ் யன நாமிய தேபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே எதுமானோய
0: கீய மே சியல்ல சிது ஊயே சுவாமின் வஹன்சே திவசிவரையா லவா கியவு கீம இட்டுவன பினிசேய எனம்
2: மென்ன கன்யாவக் கப்கென புதகு பிஹி கரன்னிய உன் வஹன்சேட இம்மானுவேல் யன நாமய தபனு ஏத
0: யன்னுய ஏ நாமே அர்த்தய நம் திவ்யன் வஹன்சே அப்ப சமகிய யனுய் ஜோசப் நிந்தின் அவதி ஊவிட்டு சுவாமின் வஹன்சேகே தூதயா ஓ